0: கப்பிச்சு
1: ஓ
0: ஐந்திரு
2: ஏ
0: போட்டோ மாப்பானோனும் பராயும் பிரச்சுரித் தின்டாகி
2: ஐயோ சினிக்கோ